திருப்பாதங்களை தொட்டு நமஸ்கரிச்சு கொண்டு, டுடே ஆன் தி அக்கேஷன் ஆஃப் தி சில்வர் ஜூப்ளி ஆஃப் ராஜகிரி ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அண்ட் தி இன்னாகரேஷன் ஆஃப் தி கான்ஃப்ளூயன்ஸ் 3.0 இண்டஸ்ட்ரி அகாடமியா சப்மிட் தி டிக்னிட்டீஸ் ஷேரிங் தி டயாஸ் வித் மீ அவர் ஆனரபிள் கவர்னர் ஆஃப் கேரளம் அண்ட் தமிழ்நாடு ஸ்ரீமான் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர்ஜி, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளம் ஸ்ரீமான் வி டி சதீசன்ஜி, ஆனரபிள் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அண்ட் தி மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ஸ்ரீமான் சுரேஷ் கோபிஜி, மை குட் ஃப்ரெண்ட், பட் ஐ நோ ஹி இஸ் மோர் ஃபெமிலியர் வித் யூ எஸ் தி ஒன் ஆஃப் தி டாப் செலிபிரிட்டிஸ் ஆஃப் மலையாளம் சினிமா. I know you will be clapping only for this. Honorable Minister of Higher Education, the young and dynamic Sriman Roji M. Janji, Professional and Manager, Rajagiri School of Engineering and Technology, Pavlos Kidanganji, Director, Rajagiri School of Engineering and Technology, Father Dr. Prasanji, Honorable Vice Chancellor of Flinders University, Australia, the Academic Representative Dr. Colin Sterlingji, Principal of Rajagiri School of Engineering and Technology, Father Dr. Jason Paulji, என்னுடைய பிரியப்பட்ட சகோதரி சகோதரன் மாரே, எல்லாருக்கும் நமஸ்காரம். I am pleased to be here today for the Silver Jubilee of the Rajagiri School of Engineering and Technology and the inauguration of the Confluence 3.0 Industry Academia engagement of RSET with highlight on India impact of AI. Let me at the outset congratulate all the people of Keralam on the change, rather it is renamed as its original, that is Kerala becomes Keralam. And I was the chairing the Rajya Sabha when the bill was passed on 12th August 2026 in the last session of the parliament. On that day I could see the happiness on the face of all the members of Kerala cutting across the party that a historical error was now being corrected. Keralam has long been a ray of light for Bharat in terms of literacy, social development and human capital. I was very pleased to say Rajagiri institutions have not only created technocrats, it has created the chief minister, it has created the ministers, and I am sure it will create the new chief ministers, future chief ministers also. I see an academic community deeply rooted in values yet fearlessly marching forward technological excellence. 25 years is a stellar landmark in the journey of any institution. It is a moment to look back with pride at what has been built and to look forward with ambition towards what is yet to be achieved. RSET is a shining expression of the educational vision and apostolic commitment of the Carmelites of Mary Immaculate. The CMI congregation has made an enduring contribution to the intellectual, social and spiritual fabric of our state and the nation. Today, this incredible brotherhood spans nearly 30 countries with around 3,000 members. Your educational footprint is impressive, running nearly 600 educational institutions from preschool to doctorate levels, including arts and science.